அன்னுக்கான புரியாத அஞ்சுடியான ஒப்பம் Okay, motherfuckers, ladies, fuckers.